ஜானகுமார் பிரகாசு அஷ்டபதி சம்சாங்கயம் திரபடிநாம் பிரபு காலாகாமிதா சகல சிமிகிரி ஏக சகாடு மாஹியன்கராங்கனா திருஷ்டாய நாம் நிதயம் பிரபுகா நாம் தேஹி மகேஷ் காமிசுராம் சொன்ன சுமாத அணத்த

பாடு புஸ்தக் சந்தியாவாதம் செல்பு சபகல் சமாதம் மோக் சூட் பபு கன்சாரம் திரைப்பால் தே ஹால் விசாரம் கல் மாலா திருக்கலை லாட்டம் தோய் தோத்தி பஸ்திர கபாட்டம் ஜெய் ஜானஸ் பிரம்ம கர்மம் சக் ஃபோக்ஸ் சக் ஃபோக்கர்னேஸ்.